சுவர்ணவரணம் பதிஜரகுண்டலமாஞ்சனேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீர ஹனுமதே பவயகாரானல பிரபாஜ்வலத்வதாபவத்ஸதேஹாயோ அஞ்சனீ கர்வசம்பூதாயோ கதர விக்ரம வீர தைத்ய தாரவயக்ஷராசசு கிரஹ கந்தனாயோ கிரஹ பிரீத கிரஹ பிஷாக கிரஹ ஷாகினி கிரஹ டாகினி கிரஹ காகினி கிரஹ காமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சூர கிரஹ பந்தனாய ஏஹி ஏவாச்சோ ஆவேஷயாவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாக்ரம் சம்பந்தய பந்தய சப்முகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத மஞ்சன சர்வஜனே வசமானய வசமானய ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஸ்ரீம் சர்வான் ஆகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மர்தய மர்தய மாரய மாரய சூர்ணய சூர்ணய ஹே ஹே ஸ்ரீராமச்சந்திராஜய குரு குரு நம சத்ருவன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ரீம் ஓம் ரைம் ராம் ராம் ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமதே மம சர்வ சத்ருவன் பஸ்மி ஏகாதசத்துவாரம் ஜபித்வா சர்வ சத்ருன் வசமானயதி நான்யதா இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹனுமன் மாதா.